பட்பட கட்டி லத்தியே பட்பட்பரியே காத் பட்பட பேடி பையே பட்பட கட்டியே காத் படிகே ஜெத்தே பர்ஸ் பர்ஸ் படிகே ஜெத்தே மாஸ் படிஜெத்தே ஆறு ஜா படிகே ஜெத்தே சாஸ் நான்கு லக்ஷே கல்

பால் ஆந்திர நாம் ஜப்பாவ நான் சோபத் பாவே பகவத்தே பகவந்த பகத்காரங்கே சங்கே மந்தே மந்தே சகலாதரமே பர பூஜை சகல பாரபிரமே சாது சங்க பாப்பாமல் சுவ மகவந்த மந்தனி அர்ப்பணித்த.